பன் சேத்தங்க சுமா பாத்தன் பாயும் போ சுமா பாத்தன் அதே சுமா கிப்பன் சேலு சுமா பக்கோ சுமா சுமா அம்தோங் சுமா யோங் கும்பரா சுமா மா அருந்தோங் சுமா யோங் கும்பரா இல்லை சுமா மா பரலோங் சுமா சுமா சுமா குன்ட்டு